ஹலோ வணக்கம். வழக்கம் போல மண்டே இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரை நம்ம நேரம் நம்ம இசை தென்றலோடைய நேரம். இன்னைக்கு இசை தென்றல்ல உங்க கூட பேச போறது நான் தாங்க உங்கள் அருணா.

ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம குழந்தைகள் எல்லாருமே காலையிலேயே ஸ்கூலுக்கு கிளம்பியிருப்பாங்க. ஸ்கூல் ஓப்பனிங் டே. குழந்தைகளுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப அழகான நாள். புது யூனிஃபார்ம், புது பேக், புது வாட்டர் போட்டில், பென்சில் பாக்ஸ், நியூ புக்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி புதுசு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற நாள். June 1st இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டே. ஸ்கூல் ஓப்பனிங் ஜஸ்ட் கோயின்சிடென்ஸ் மட்டும்தான். ஸோ எல்லா குழந்தைகளுக்குமே அழகான சமத்தான ஒரு இயர் விஷ் பண்ணுறோம். வெல்கம் டு இன்டர்நேஷ்னல் டே ஸ்பெஷல் இசைத்தன் ரல்.

ஒரு குடும்பத்தோடைய துடிப்பு அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் தான். அவங்களுடைய சிரிப்போ அந்த குறும்புத்தனமோ நாம் ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அவங்க வீட்டில் இல்லைன்னா வீடே தூங்குற மாதிரி இருக்கும். குழந்தையும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையோடைய சுவாரஸ்யமே குழந்தைகள் சிரிப்பில் தான். அவங்களால நம்ம உலகமே மாறிப்போகும்.

குழந்தைகள் கூட நாம இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டுமே மேஜிக்கல் மொமெண்ட்ஸ் தாங்க. ஒரு ஈ பூச்சி கிட்ட கூட அவங்க அன்பா இருப்பாங்க. இசைத்தென்றலோடைய இன்றைய பயணம் இங்கே முடிகிறது. மீண்டும் அடுத்த வாட்டி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அருணா. ஸ்டே டியூன் டு ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ கொச்சி 107.5.